0: alam ka so so na nga chi thae tong la san sing na jin bi da zhong na ba
1: chi na bi ge kum za ring an zong ge jong ge yan ting kang wo ke nya ju de ni ge le zin don zin ba dou din jia yin
0: nga le zin don zin ba yang mu zhe ma yin da ta che zhe ge cha chung me ge ga sun dang da long na wi si sen men jin ba de ne zong ge jong ge yan ting kang dang zhong gong se ku zong dang se ku zong ma ma se zhong ji ji zuo zhe dang zong ge jong ge yan ting kang wo ke nya ju de ni dang
1: 在口中啊，连着这个整个城城墙，在口中啊，这个历史的一个个的建筑啊，年轻聚集的，安置不稀罕。在口中啊，十八个部所建这个的大部菜园公司，入住不稀别。十八个部这个没我家当快担心站的了，是搞不懂别。在口中个群众后面，他们是插不进去营业的。这个难吧？咱们这里当地相对没几个难吧，我住这个。从街路进去，后座个上班是吧？不能吧？赶紧进屋。 Burn bin Zipton Girgin. Just the Chichu Kanga, Mussel Tong Longsu Chosin B, Chimkiwa, Argan Jay Drabulaga.
0: Gansu Shanchin Narta Lobdir Girgin Chimu. Gansu Shanchin Tanka Yersin Tinsuja Tosu. Gansu Shanchin Wurgbin Tinsuja Linzin. Jungo Wodia Sorg Shatan Chemi Jingulba, Argan Samta Terung Dundabla.
1: Nafsian Margot Hota Chemu, Jungi Sky Stomergot Hoti Hokun Chemu. Gansu Shanchin Jar Girgin Dragin. Bunun bin zaptun girgin gansu shangchin zindi khabjig rigni chenkui ayn tsopi ayn argan bartul wama gangjillaga
0: hormun marga lobchin timrig bi lobdan gar girgin chemo bunun bin zaptun gokun jungu sitim lobchin ge timrig bi bunun ba jungu mama lobchin ge timrig bi bunun ba shatra bosu bu ma che chen chung chan riga zone simjig dan shi jungu sitim lobchin ja tim lorji simjig lobdan ga dan shi lohun 中国家庭楼地，日本，某个家庭楼地，年龄粗鄙，老头粗俗。村民某个楼层，他们这个被拆了，这个层级，内层吧。村民某个楼层，他们这个被楼层个，日常往上住。村民某个楼层，中华某个他们粗鄙，城中塔基，什么这个啷个啷个住几间？俺那这个宿舍是有别，而俺那南边龙岩墙了个。村民某个楼层就，隔近节目，而俺他们真了个。在库中城镇区。
1: 멍멍덤这个对你的担心，멍멍덤这个吧。十八个不是这个没我家，当会担心站的了，是个这个这些就吧。看了人别是跟你很像这个人认真吧，当地这些就吧。俺跟那人物才混了。哎，这个难吧？他这人个差不多个难吧？你说呢？啊，他哪能你弄的？等于啊，在库中投诉这个给吃着。俺从个角度讲，听看我跟研究的那个啊，各种的等于。 在库萨钱那个拿穷西巴刚猛这个马街中这等，人呢五个所进个儿女不兄的，没什么儿子出去个拉开，俺们给他等于拿穷西巴过这个，不是啊？他啥肯这个特尼个，后边过这个，提出个当西巴刚猛这当西个出来去的等于他对那了，他大路上从那样啊，俺是人家去的等于，在库萨肯这个总共用个相当中的所说个。 后者所说的拿穷西巴刚猛这个托尼，拿穷西巴什么钱的啊？里面的等于，这两个搞的地托尼啊，他告诉人从今那几年，我告诉人个人的啦，好穷些个呢。你个来看呢，没有什么个，俺说个说进个人的，而真正等，大不了通过那样，忙活个没人得得轻松些个呢。你们这个样，啥个人定做那个，那等得到个，我跟进个，人的样，啥个个样等个样个样，得了好穷等，各种咱们个去了。
0: 啊，
1: 对了，那差不多吧，什么钱的，过这个的等于，他们是个男班的，男的嘛，人不是，啊，差不多个男的，啊，他家去，什么环境个，伢们都没觉得。哎，
0: 对，那兄弟，刚得个的，差不多先看，差不多把穷穷啊，哎呀，中间处，白马横着吧，是干么钱准，白么钱准，啊，咋啥横的？嗯，
1: 差不多把穷穷单身喷走，而干的横着，单身接，靠着去。
2: 야，咱们差不多把穷穷的这个搞死起来。呀，大爹人们，你那不着急，这个就搞死成你呢嘛？那是差不多个差成你呢嘛？着急，爹人个你们的那青春期呢？啥家都没落什么？你妈还老跟这个你，穿个男的，几个老几斤，几个哦？不能比说个，听俺爸俺们你那送个这里，啥你送给东哥做米？咱们两个你妈人得吃喝哩，而且恁爸人得吃住个呢，他们人家做什么可以？俺你点的下人。 야 다 대통 잡직도 침동 그거 말짱 로진리 치짱 좀이나 머뜩진리 그땀 그거 말 로르지진리 그땀 로르지면나 점마 세리 회타르다 그때 나가리 거슴 와나그스터르지 마이건도 금건트가 사찬다니 그세르다는거 똥증거 초라서 고저딩거 트니 머그시거리니 똥로소 조식던 코인 잡짓던 먹든 참마 치위디따다 섬마 치프르용아 참미 히스터리 나 인디낙 제가 좀 만족심어 스파탐 캬산 요위 제스티니 롭춘고 롭트고 용총 잠토인 땡닌더니 마라 샤규고 갑쇼긴 지나 롭지 개쳤던 지글은 거니 니 마란 도디 좀식실 또 샤이가 야크니토 디소친 종금 키아나바 캬나바스 기츠기터 뎀세 신지라카 직세 고 참버기 직 쪼기 나 알몬 기게 진냐나 나라 구마뉴 그나트음스 그라 리마뉴 이나 디즈크 20메카라 나 디소아피 차르즈 갑소아 비스톰즈 샤이티오누 총코 콘첸탄고 어떤 바이 세치 겨즈 그트니 히샤던스로 위로 나바 Тирунних чикван дигалам тондина Рякуб цангжин хамжир колачин мргнжанимчин замлын шедечинла комби донжок пои дизондала чим тондина нисэм бифша шэтэн маншар дяртавши гонри такарсан терэн хома какиг джингле конугу тони чипшалин джодина кангари шор зимела мардула жайоли капурмела мардула шукка тугыракани при сигжа тугыкян огнин зуи чириндина шорди саджумона напилг гонри капрта джумона шарилг гонри тара тома кахизга катсин ортум жана чыккуи назым тигдишина шимлынги луня кинона гозуи мургуну дадо канатги мамдан улук алак кинавгей самгин ел ачыкмапчын төңлүк ачыкмадын гамын нус тайгламайнри жемин нину хами катюминри шакна шапартон гонри Jikten kamarta morta gonri, ptam parchin dorta sang gonri, ton khoylig sambon chung gonri, di jem jistan ambab gonri, nyama karna sagjir chaksilinri, khwacha tina khidya chachinri, ptap khir jam chitani kori, ton nora jam chitani len gonri, tsamdani, loma nambi, shi kachetan nang kailong adag yagbor yagdina, nire ararun razg chong onunda chik shakan jigmanin, ni yasm omir jam chukta ozg ki onunda chik shkamgan jigmanin, tsamdani, Мша пацга цымжуга тенгежем молеттера дигим тэр шендим герген намбатын топчуг ёнкё ша тамчил ярнги даттын пей тахимэндэшо
3: я цамаш тродело нга сечэ лопти сымсым зэнти лома вама лэндэбье нги тэрэн дани шэджу яна корик цонда тон сончуб ко корни там тэр тон тон нэдэни кэ тэр тон тон баб дэни нга ронье ронго ёнви там зэшэя ронша карка ваве сымс дона чир корик сэрго нондо шэнэчэн жиктэнда нончэчэ сэмчэ нэге тэмнэри дэ нига цэна чигла чигтэнзгэно ргала нэ тэнзгэно тао зэрди кэ равжа тао чимэна мэмчони Jepa samtsuka thamgo tawo, chingme na mambarno, chami khino re, ta ye na ngati, chenne chen jikta na, songchub jatar jayko kase na, pichir se na, gong samja tukji thani koryo sa, cho dunja nyer ngi chasam tawe si, mandra zasam jingko kong, terchi nakhsum jing jong kong, kutui kambab chob zhaga manche, midl mandra zasam ka yan chinda na, ziri mamtsun ni chewo laer dhitsan randa, ngogay mamtsun ni terka lago ngunzin randa, maa zu yuwen re, di tabka ngati, nira kam chen da sorshko manin kasam ka, rang ka kanyi kong, सर फे मने गंदे को तंक तिसकम द चाचे निकब जुरगुरी कंकर से मादन शिगरदली तंकर ग खडगना सरदे होनी बारीचेरी सरबो दोलोरा केनी कंस इकोन मंगास गय को चे नाबाथी रंसेम छे लाजों दंस गय शंकर था तो अतिज थेंजा ngaço वे गंजिन जे साचेन द छेना सायरची थामजे करकम इंजा छे मारज थामजे दचे से गोनरे तेना चेरते लासों खंजली मेलासों चेनगना जिगशो चेन जोंवा जे नेबा पगे साचे मेलों कं जिपा शोरी द द Rangli jimi rangayangna ayna, da arachin jimi thangangna ayna. Tifshukla, somi samlo yikbo shiktangju guadzhanche, darung nga cinda songchubra, zangzha shayju tanyena, awa akha yue karanga, shtagra jepun zum karanga, habjirar ge khisawo, wo cawo techo torsawo, tishtangni sangali jibdok gagzhigi, sarali jibdok tsamgizhigi dali, pagula cangse zihiri dali, korila chapse zihiri dali, pang kardin tanga kanyu matora, cha tang cang nga tukzi zuma shayju tsangma guadzhanche.
4: Tama demo nga zai chi zhong de lu ma ga mu qi zhong yin nga da tong ge ren xin ong tuk ba sheng ba yin ni dan hui ge ka xiong la pa ma dong ge ging ge gua zhen se ya da de ren nga di suo bi tam zu yo ge ka suo bi cha zu yo ge ore toi na ta de ran na wo mo ka song che sa ge sa tu mo to a yang sa ge zai zhong za tong de ni qiao ren ge jie ni na de den ce ge den ba yo ni ho chong zhe ge ra wei neng na ma ro to ge chen qia yo ni de mo ge nie qin la zhe de de de ren sen ne ni ma ren he yi ni qin ne qia wa ren ba yi ni qiao a jia qin de ji zai zhe ni yi guan jian chun nan ni ge he yo ni jin chen de mo re ta toi na de ren ni ka zhe sem ta ge jam ni ta ge ro ka zhe xi xi ya ji chu sheng bo jin de gang ye zi na pa ma ra ge ding ge gua zhen se guo nong de yin o da zhen qin pa ma ni la chen na pa mi zhen re li jiang tong ne ri meng bo ga wa su nong yin ne ri pa ma ga wa zhen le ne qiao ha tun san ba jin ye ne ma ro pa nin pa ma jin ye ne ma ro qi zuo ji dan ba ne a mi wen ne ri yu na ha ma me na se zhang ye yu na ra ye jin ne ma ro ni ma han na zhua yo ne ma de ha ma han na ni wa yo ne ma de ha ma ni ka ne ri no ni la ne ri re se ni qian ba jin ha mi zhen ji ni ne ma de ha gan bi ci la nian la lam no ne ma de se ngu qian gong yo na ra ha mi ci yi lan zhu gu ne ri o da zhen qian ge ge nam la chen na ma de men ba sai gen ji nu ne ri ge ge me na nga cho ma de men ba sai tham ne ma de ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང ཁང
5: ཁང ཁང ཁང ngano seko dong kwashil jade chatsong lobchung go lonum ji zira tikpi homa phomo jiktein o ta chi sare ku man ko jigni gis or sob jalon tikka yar jil phangu ng de chemo ma da kung khot den namo phani tila kursa ho u chit ji to sa ma zum mo ku jaung sa da ngati a che ka pha sa en jinu ta ti ara san chi ni ओ तातेरंग नि माबजु कर्माजुंदी नितम गरनचिन गोबजगे चरंग कोरानि जगे चका दुमाय जकादाई या ताकाप्ताजुजिनी नाचिनि तार्त निमन गुनि यस्तुमाम जितें काचाशिमाम रिटा मैं लुप चिकिरगिन नबी आयार चिगे मेतत होमा मुजगान मम्मा चोन नगमतुला लगे थकसन नगमतुला गिरगिन नाबाजी ནང་ང་ག་ ཁ་ཅིང་ག་ ཤ་ཀོ་ནི གོ་ཤ་རོ་ཅུ ཅིང་ག་ ཧམ་ཀོ་ནི ནང་ཅི་མེན་ན་ཤ་ལོང་རང་ གོ་ཅི་མེན་ན་ཅི་ཡ་ཡ་དལི ཏ་མར་ཁ་ལ་སུན་ཟི མ་ཝ་ཅན་ཅན་ཟི ཉར་ད་ཁ་སུན་གནམ་ཁན་རོ རིཤ་མེན་ན་མ་མ་ཟག་ཟི ཏ་དུ་སུན་དག་ཏུ་སུན་རོ རིཤ་མེན་ན་མ་བར་ཁ་ཟི ཡུ་ཧ་མེ་ཏོ་ཉོ་ཉོ་རི ཏོང་ཁ་རོ་ཟུ་ཁེ་ཤི་ཤི ཉིན་ཁ་ཁ་ཏུ་བཅག་ཚེན་མོ་གནི་ཅག་ཨ་ཉི་ནོ་ནི་མ་རང་ཚེན་མོ་ནི་མ་བཅིལ་ལ ماخینو نته مارګنام تینو تا اللهوینن ګټکه جګی چیکا کیسنو بجنو تا تاخینو وزنو جنه تاسنو تا تا هوانا به چو تشم پیورت ارګلا به نو مبجزنی مرخشاره نو مبرزنی رنګن یارن گفتالی رنګلارن گټین ګوګا وینډن جج سخنیو کا شلم جج لاما کا تینا کوټین جج ګرګیند منباسی دمیری لا خروسی دخون ریلا ཁྱི ཕྱི རྒྱུ ལ ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི
6: ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི སོང ཅི རང ཅན ཅན དེ ཤེ གོ ནེ ན ཡ ཟ ཇུ ཁོ ལ ཅག ཅུ ཡེན ཟ ཇུ ཆོ ཁན ཅན ཅེ ཚ ཀ སོང གོ ཁབ ད ཤེ དེ ཤེ གོ ནེ ན ཨ ལ ཁ ཅང གོ ཀི གོ ང ཅང གོ ལོ ཐང ང ཅང གོ ཤམ ཉང ཅི ཅ ན ཚ ན དེ ཏང གོ ཅེ མོ གོ ང ཉ མི ཤེ གོ ར མ ཐང ཨ ད ཡི དེ ལོ ལ མ ཅ ཁ ཤི ད ལ མ ཅ མི ཅི ཅ ཅང གོ ལུ ཟ ལ ར ཐ མ ཁ ན ལོ ར གེ ཁ་རེ ཨ་གོ ཡོ ཀ་ཉ་ མ་ ཏ་ཨ་ དེ ཕོན ཟོམ ཀ་ཉ་ མ་ ཐོང་མར གེར ཇོང་ དེ མེ་ ཨོ་ཏི ཐོང་མར གེན ཟོམ ཏི ཆ་ ཁོལེ ཨོ་ཏི ཐོང་མར གེར ཏུམ ཁོལེ ཨོ་ཏི དན ཁ་ ཅན་ ན་ སེ་ ཇེ་ རིང་ ནི་ ཤོང་ ནི་ ཆ་ ན་ དེ་ ཇ་ ཆོ་ ཨ་ ནང་ གན་ མེ་ ནི་ རི ཐོང་ ས་ པ་ ཐ་ ཡེ་ གོ་ ཆེ་ ནི་ རི 下里面吃那个那里，到你们这么那个那里，要那里咋啦？那么啊，他们去尿尿尿尿，他们去得买，下土土土尿的呢，给土土土尿的呢，是搞到你下那，哈拉去那个，外国说几十年都，千秋龙金马牛，大金龙金马牛，哈嘛我孙中山呢，我穷他们那个叫啥呢？也是孙中本山呢，外国说几十年单位都。
5: 俺去吃个干肉，吃个汤渣子，去吃个干肉，有汤渣子，去吃个干肉，干肉三半渣子，去吃个海拉干汤渣子。俺那里咋啦？忙啊，他们去尿尿，尿尿，他们去得买，他们暂时得了手。他妈的么？俺那在高中都干么上？今年才对家中老总个，他们去把种种，但真笨拙。别人给的你，他们这些，呀，这个大对呢。 那吃瓜子，我看不到的。那吃瓜子，我看不到的。你说忙啊，说道理，你用干啥要把理？花样中国可弄着，俺都讲整个没人站着。但他们是个俺家家家那牛子给你，俺家家家那大是二里的呢。俺找你妈了，妈了啦！他爹让，他家个该走的时候，从俺那把子我弄手，啥时得来为叫弄手，这都是路东的手。 这些难过的些少，叫咱那咱你那少，刚才那那，咱敢把个钱给了，人把钱给给的，阿叔，阿哥让着我那里，小花也没跟着我那里，我这边你还干哪我那里，恁干嘛你干哪我那里？哎那，那俺不让，恁干不让，还可要几大做，那大姐帮咱们几大做，那大姐从哪家过来的，让那姐从哪门口来的，那给接通的。 老早种土地，农村经济里得有地，俺这么一个小有地，呀，更多的就是牛奶，过了都拿个钱给自己，管住，从阿起从阿些就是，你们钱没存在嘛？咱这，他们钱没存进来，咱这是，呀，更多的就是牛奶，人家个钱给你呢，不敢把这个弄，俺爹等啊，看给谁呢？咱把高楼东一大里，一生长满大一大里。 可还是个人懂个哩道理，吃到这种傲慢道理，那这个干巴个心弄的，心门个更黑死哩，都莫个人慢慢得的，回头还讲嘛讲不懂道理，到这来了个马路就弄呢，干巴那么个，俺没吃松气道理，怎么搞都黑道理，你看这高兴的吃气道理，我们同人都吃个啷个叫用的是公道，大家吃啷个顿吃个哩，叫人吃弄把咱吃个哩，那要啷说可以吃就是，那啷说就干点就是道理。 干巴那么个，看你啷个道理？出来吃酒，那是公道；进门个关系，二十里，那么个人，我们不都是里？再就讲真道理。他干巴那把都算在哪了？那去哪都没人可交代道理，那年哪都没人催交代道理。俺老罗讲过了这些道理，你看来讲个会吃这些道理，还没进这个老早是等的道理，会吃进这个中年是道理。哎呀，那交给你，我这些全都是公道，俺好让这个哩，那是个也没可能这个哩。 我这边你还敢闹个？怎么搞不？你还搞闹呢？大家不是现在都没得？人呢？干巴人家把那个，这个吃的是意大利，干了捏的是意大利，但这个俺不整个是意大利，弄一起个起码是意大利，吃这边嘛蘸着是意大利，那叫他妈蘸着是意大利，那先吃个手呢？那些个你呢？他干巴也要搞大些么子？那就把马拉酱大些么子叫酱大是公道，俺怎么搞个几个人玩？我这里当个人玩。 俺的么子个，你先把这工作出面，俺这厕所里这出面，真的出面人，这得了病人，你给他怎么了？扎西的了？呀，大队长扎西的不是个尼玛，别老个他不个尼玛，小二幺六个尼玛，给八幺七个尼玛的，我这是要干这个个人的，那是咱给跟着面的，咱们从这个人的，马小二三队过的，马六个啷顿弄过的，我这个马青刚了啦，才马龙个小二幺么过的，买个马朋友错了，让吃什么看那么过的。 你这个事儿个人认真，其实你懂个的认真。突然，这个啥吃那呢？提了他们家那个呢？今天家买这个那呢？个个人个吃那把了。我到底买吃了？你买这个那些个呢？看俺买这个那些个呢？你看那个呢？他看路多个呢？几个个？这毕竟错，这个你家中他古镇上路过东头不整个，身为个人个那把？啥子都没多少事，你买看路那不行？从我不一人一人，买哈了才能容易，你这个当个结果呢？到我这个结婚个结果呢？ 他也这个事情挺难的，李总他玩能看难的。你这个也不是人结婚的，做那么多事情把过那个那些给他们办了吧？
7: 고사르 막식 남 키카르토 강아르 막식 사키자토 속소선 비비타마 와나바 이차초 정마잡지가 왔다 카츠 좀 확실해라 그건 자카로 떨어라 카테노 로긴 참더라 드샤 남디 몬데스 야 당아르 녀랍트나 스테 코동마르 솜정니비 포토겐데 돈드빈 야 따테나 이대로 땀 헤른 당장 오냠 그마브지가 소게 오미 토모르캄 그마브지가 마샬리 히츠가 땀 즈비샬라 가이 카츠가 카르 카라 Apa nak kena dayung sambal lain kami ini juga, dengan masir hor dayung sambal langkir tu ini juga. Orang kami yang semkong ni stok tangan, tuk semkong cap saya juga. Jika saling kong tangan, engkau juga juga. Anjing dan jis tengah kami kiri, tanah tenggelam di. Ya tangan tu na, kanak tangan kau tu ni, kau nak kimi.